0: பயணம்
1: ஜோக்கி எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா பாப்போம் இரு பாப்போம் இங்கு பிரேக் போட்டுடுங்க பெரிய பஞ்சர்

0: எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெறுவோம் ஜாக்பாட் பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா
1: ஐ ஐ நோட்டு கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரில் நாடு நெட்டிச்சு சீரிப்பாயல்ல.